சப்ஜெக்ட் தத்தொங்கி தத்தரிக்கிட்டதும் தத்தித்தோனங்கிட்டதக்க திரிக்கிட்டதக்க தரிக்கிட்டதக்க தொங்கிட்டதும் தத்தொங்கிட்டதும் தத்தித்தொங்கிட்டதும்.